0: எர்து பத்கடு காரு ஊரியரே நிலை திக்கிற காயின குசி சம்பளுடு ஒற்பவிரே காண்டு ஐட்டே என தங்கடி பாமனு பெங்களூருடு காலேஜிகு சேர்ப்பாயே ஹாஸ்டெல் டே உண்டாயே ஆள் கல்புனைட்டு எனடுது உசாரு ஜீவத தஸ்துலா பொருளு மெய்த்த பண்ண கப்பாண்டலா மோனே லச்சனதனே என தங்கடி திஞ்ச கல்பொடு தலித்தெர்ன பொண்ணுல பரவுடு தும்புல்லுந்து சமாஜகு தெரியடு அலெகு மல்ல ஜவாப்தாரித பேலை திக்கொடு தலித்தெரடு ஆளு நெகத்து தோஜொடு இஞ்சித்தினே அங்கலப்பு உந்தெக்காதேயானு கார்கானெடு சொண்ட சொரணுதாந்தே பிந்தியே கார்கானெடு பகைதரத கோலுமாலு நடப்பு நீனு தூதுல மணிப்பந்தேயித்தே என்ன உளாயிடு மண்டெதிர்ப்புன கிராந்திகாரனு குட்டுகுட்டுது கட்டுப்பாடியே இஞ்ச பணொந்தித்தின மோகனான மெக்திகு பேலை திக்குண்டா தலித்தெரன பொண்ணு மகளு பிர்சிதி அப்பல நனத்தை கெடுக்கேனுகா
1: ಈತೆನೇಟ ತುಳು ಕಾದಂಬರಿ ಓದುದ ಸರಣಿ ಮೂಡ್ದು ಬತ್ತುಂಡು. ಕಾದಂಬರಿದ ಬರವು ಜಾನಕಿ ಬ್ರಹ್ಮಾವರ, ಬರವುಗೂ ಸ್ವರ ಅಕ್ಷತಾರಾಜ್ ಪೆರ್ಲ. ಈ ಹೆಗ್ಗೆ ಇಡೆಗೆ ಮುಗಿಂಡು.